தட்டி தாக்கடும் தட்டி தாக்கடும் தட்டி தாக்கடும் தா தட்டி கேட்டாத்தும் தட்டி கேட்டாத்தும்.